வேதயான பாத நி ஜன கதத சுனத் பௌரான வேதயான பர நி ஜன கதத சுனத் பௌரான மேரே பாபா மே பௌரா